அம்பல கிணர் வெள்ளம் திருசாவின் நிலத்தும்பில மஞ்சின் ராத்திரி ஸ்பர்ஷம் பூவர சில பீப்பி குளிருறந் அருணிமவார்ந்த சுப்பிரபாதம் ஆ